0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு பெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவம் மிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் பெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டதுதானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே,
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையத்தான் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா, இதா மீனு.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு செல்வம். ஆனால் நான் அதிகமான ஒரு பாடு பண்புகளை இருந்து பண்பாடு பட்டு கிளம்பி வந்திருக்கேன். அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன். கஷ்டம்னா அப்படி இப்படி கஷ்டம் கிடையாது. எங்கள் அம்மாவோட ரொம்ப நான் தான் தலைமுறை. எங்கள் அம்மாவுக்கு வந்து 10 மக்கள். அந்த சின்ன சிறுசுகளை தூக்கி தொடச்சி வளர்க்குறது என்னுடைய கடமை தான். ஆனால் அம்மாவுக்கு கூட இருந்து உதவி செய்தது நான் தான். ஆனால் ஃபஸ்ட்டில் இருந்து வியாபாரத்துக்கு எங்கள் அம்மா கூட போனேன். அப்போது நான் என்ன வயசுக்கு வரப்போத்தில் நான் வீட்டில் இருந்துட்டேன். அப்புறமா என்னை கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டி கொடுத்தாலும் நான் வீட்டில் இருந்தே நிறைய தொழில் பார்த்தேன். எப்படி தொழில்னா, மால் மடியல்களுக்கு லாஞ்சிகளுக்கு கொண்டு வீட்டுக்கு கூட கொடுப்பாங்க. அதில் 1 மடி 2 மடிக்குன்னு 3 மடிக்குன்னு இப்படி ஆளுக்கிற தகுதியை தக்குன கொடுப்பாங்க. இதனால் இது வெற்றியோகமாக இது முடித்து கொண்டு நம்மளுக்கு மடியை தந்துடும், இந்த நூலை கொண்டு போய் மடியாக்கி தந்துடும், இந்த பிள்ளைகிட்ட நம்பிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் 2 மால் 3 மால் கொடுத்தாங்கன்னா எனக்கு 3 மடி 2 மடிக்கு மால் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்து முடியவும் எனக்குள்ளேயே அந்த முடிவு இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் கடை இப்படி பெட்டி கடை மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன். என்னை கட்டி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா. நான் என்ன செஞ்சேன், எங்கள் வீட்டுக்காரர் நம்ம கொஞ்சம் குடியாரு, அப்போ அவங்க கையை நம்ம பார்க்க முடியல. அப்போ நம்ம எப்படி வாழை கற்றுக்கிறணும்னு நினச்சிக்கிட்டு நானாகவே ஒரு முடிவு எடுத்து ஒரு பெட்டி கடை வச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து எனக்கும் இப்போ 45 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுவரையும் நான் அப்பவும் ஒரு பெட்டி கடை தான் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போதும் அதே கடையை மறுபடி வச்சு ஒரு 10 வருஷம் நடத்தினேன். அப்புறமா பிள்ளைகளுக்கு ஆக்கணும் பொங்கணும்னு அந்த கடையோடு கிடந்து தான் ரொம்ப சங்கடப்பட்டேன். அதுக்கு பின்னாடி ஓஞ்சிட்டு ஒரு 10 வருஷம் லீவில் இருந்தேன். அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சேன், நான் எனக்கு தோதான ஒரு தொழில் கிடைக்கல. கடைக்கார போய் கருவாடு வாங்கிட்டு போய் உச்சப்புளி வேதாள மண்டபத்தில் இருந்து பிடிப்பேன். மண்டபம் ஒரு நாளைக்கு போவேன், வேதாளிக்கு ஒரு நாளைக்கு போவேன், உச்சப்புளிக்கு ஒரு நேரம் போவேன், யமனாகுண்டம் ஒரு நேரம் போவேன், இருமை ஒரு நேரம் போவேன். இப்படி பல ஊருக்கு ராம்நாட்டுக்கு இங்கிட்டு இருந்து நான் போகாத ஊர் கிடையாது. அதில் போய் 2 ரூபா 3 ரூபாய் செலவு கொண்டு போவேன். அதுக்கு தக்கன எனக்கு ஆதாயம் கிடைக்கும். 500 ரூபா 200 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா கிடைச்சிடும், செலவழி போக கொண்டுட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்ற

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா பாண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியிலிருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. ஏலே

0: அருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுரேஷே அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழலை கலக்கறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம்ப்பா, என் பேரு பவானி, எனக்கு வயசு 47. நான் வந்து கடற்கரைக்கு போறேன்னு சொல்றது, நான் 12 வயசுலயே நான் கடற்கரை போயிட்டேன். 12 வயசுக்கு முன்னாலேயே எங்கள் தாத்தா கூட வேலி அடைக்க போகிறது, செத்து அடைக்க போகிறது, இந்த கா ஊசி இதுகளை கோர்த்து கொடுக்கறது, குத்தூசி இதுகளை கோர்த்து கேட்பாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 13 வயசுல எங்கள் அப்பா வத்தை எடுத்து அப்போ வந்து வளைய தூக்கி போட்டு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நண்டுகளை கொண்டு போய் கம்பெனியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆன உடனே, ஒரு 15 வயசு இந்த மாதிரி ஆன உடனேலாம் நான் பெரியவள்ளி அவமனே இருந்தே போவோம். போனப்போ இங்கேருந்து சீனிய பாத்தர்கா போயிடும், ஒருத்தன் வெள்ளம் ஆயிடுச்சு, வேதாலையில் வெள்ளம் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு ஊராக பிழைக்க போவாங்க, எங்கெங்கே பாடுவோருதோ அந்தந்த இடத்துக்கு போகல, நடுத்தருவு, சீனிய பாத்தர்கா, வேதாலை, இந்த மாதிரி இடங்கள்லாம் வத்த போட்டிருப்பாங்க. வெள்ளம் அப்போ இன்ஜின் வளம் வந்துருச்சு, அது மாதிரி 4 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வலை வாங்க வலை பிடிக்க போகணும்னு சொல்லுவாங்க. நண்டு வலை நல்லா நண்டு வரும், மீன் வரும், அதை வலையை வாங்கணும். வாங்கும்போது கையில் புண்ணாயிரும், ரத்தம் வரும், கீரும் சாப்பிட முடியாது, காந்து அம்மா தெரியாத வயசு தானே, என்னமோ கூட்டிகிட்டு போகிறாங்க, ஜாலியாக போகிறேன்னு சொல்லிட்டு போனோம். லீவு நாட்களில் ஃபுல்லாக போவோம். மற்ற மாதிரி வந்து ஸ்கூலுக்கு போகிற நாட்களுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இந்த லீவ் வர நாள் ஃபுல்லாக கடலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவேன். அப்புறம் ஒரு நேரம் கடலுக்கு போகும்போது வலை குலுகிருச்சு பத்தாறில். நாங்கள் இங்கேருந்து ஒரு பரப்பாரோடு தாங்கிட்டே போய் தான் வலை விடணும். எங்கள் அண்ணன் தாங்க, நானும் அவன் தான் கடலுக்கு போயிருந்தோம், ரெண்டு பேரும் தான் போனது. அதோட வலை விடுஞ்சோட தாங்கிட்டே போக நெடுவ தூரத்தில் போக நண்டு வலை போட சொன்ன இடத்த நான் வலையை போட்டுனாக்க எடுத்து எடுத்து போட கீழே பத்தாறில் குழி வலை பின்னாலே எடுத்துக்கிட்டு வந்துருக்கு. அதோட தான் 2 பூசையை போட்டு அங்கேயே வச்சு குத்தி தண்ணியில் போட்டு போயிடுவேன், என்ன வலை விடுறேன்னு. அதுக்கப்புறம் தான் அது ஒழுங்காகவே கற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக பத்தாறில் குழு தான் வலை வச்சு அன்னைக்குன்னு 4 சிங்கி 1 7 கிலோ நண்டு பிடிச்சிட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அண்ணன் நான் என்ன 2 பேர் 3 பேர் போகிற தொழில் தானே, அது சின்ன தேவாளங்க தானே, சின்ன சின்ன தானே, இப்போ தானே பெருசு. முதப்புறம் 1 சிலிண்டர் இன்ஜின் அதானே, 2 சிலிண்டர் 1 சிலிண்டர்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன இன்ஜினுங்கிறான். அதே மாதிரி இப்போ அங்கேருந்து வேதாலையிலேருந்து நாங்கள் காலிவினி வரோம், பாம்பளை தொழில் வருது, வடக்க பாடு வருது, தோண் தரைக்கில் பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வள்ளத்தை கொண்டு வந்துடுவேன், நானே கொண்டு வந்துடுவேன். சீனியப்பாருந்து வள்ளத்தை கொண்டு வந்து பாம்பன் பாலத்தை பொத்து இங்கே கொண்டு கரையில் ஏற்றிடுவேன் ஏற்றி அம்மரத்துக்கு போட்டோம்னா அங்கே நகரத்தை போட்டோம், இங்கே அம்மரத்துக்கு போட்டோம்னா இங்கே கரையை நிற்கிறாள் வாங்கி கட்டிடுவாங்க.

0: மானியத்தில் மேலே மாடிக்கிறணும். பன்னெண்டு வயசுலேயே போய் ஒரு 4 வருஷத்துக்குள்ளேயே நல்லா கற்றுக்கிட்டேன். 4 வருஷம் போய்கிட்டே பள்ளிக்கூடமும் போனேன், போய் 10th வரை படித்தேன். நான் போகும்போது 3rd ஸ்டாண்டர்ட்லேயே நான் கடற்கரை போயிட்டேன். அப்படி போய் போய் நான் 10th வரை படித்தேன். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எதுக்குயா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
0: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
2: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு பெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் பெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஏ செல்வி, கமலா வீட்டுல என்ன ஆச்சு தெரியுமா?
1: என்னாச்சுக்கா? எனக்கு தெரியாதே.
0: என் பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு காசு கட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல போயிருவான்னு சொன்னால.
1: ஆமா,
0: அது ஏதோ நெட்ல வந்த விளம்பரத்தை பார்த்து பதிஞ்சாங்களாம். அவங்களும் விசாக்கு காசு அனுப்பு, டிக்கெட்டுக்கு காசு அனுப்புன்னு சொல்லவும் வெளிநாடு போகணும்னு ஆசையில இவங்களும் கட்டிட்டாங்களாம். இப்போ போன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்களாம்.
1: அக்கா, அப்ப கட்டின பணம் எல்லாம்
0: போச்சு.
1: ஆசைப்பட்டா மட்டும் போதாது, ஆசைப்பட்டத அடையறதுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும்ல.
0: அத சொல்லு.
2: சமூக வலைதளத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்பு என்று வரும் விளம்பரத்தை நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டால் விசா பெற்றுத் தருவதாக கூறி பணம் செலுத்த சொல்லி பின் வேலை பெற்றுத் தராமல் ஏமாற்றி வருகின்றனர். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: ஏக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவனே, முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே, வாக்கு மரமாட்டோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கும் உதவிடும் ஆசிரியர்கள் மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர்களாக கருதப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில், மாணவர்களிடையே சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவித்தல், அவர்களின் ஆர்வத்தை தூண்டுதல், கேள்விகள் கேட்கும் மனப்பான்மையை வளர்த்தல், விவாதிக்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துதல் ஆகியவை கற்பித்தல் பணியின் மிகவும் பயனுள்ள அம்சங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கற்பித்தல் பணி ஆசிரியர்களின் பொறுப்பு என்பதுடன் தங்களது செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் மூலம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மரபுகளின் சிறப்பை மதித்து மனித குலத்தின் நலனுக்காக உழைக்கும் வகையில் மாணவர் தலைமுறைகளை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் 100வது விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம் மொபைல் போன் உற்பத்தி வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம் வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதை அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரி வாய்ப்பளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வடக்கு பகுதியில் திறன் மேம்பாட்டு மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள காந்திவழியில் 2வது திறன் மேம்பாட்டு மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசினார். நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவை முழுமையாக அழகுபடுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், கடலூர் சாலை திட்டம் மும்பை வடக்கு பகுதியின் தோற்றத்தை மாற்றியமைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் துணைநிலை ஆளுநராக பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் தினேஷ் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதற்கான நியமன ஆணையை குடியரசுத் தலைவர் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது மாநிலங்களவை பதவிக்காலம் வரும் நவம்பர் 25ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. மாநிலங்களவையின் துணைத் தலைவராக பணியாற்றி வரும் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் துணை முதலமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை மீண்டும் ரஷ்யா தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அமெரிக்க தூதர்கள் திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் திரு ஜெரட் குஷ்னர் ஆகியோருடன் திரு விளாடிமிர் புட்டின் பேச்சு நடத்தினார். இதனையடுத்து இரு நாடுகளின் தலைவர்களும் தலைநகரங்கள் மீதான தாக்குதல்களை 72 மணி நேரத்திற்கு நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டனர். மேலும் அமைதி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க தூதர்கள் இன்று யுக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தான், தில்லி, மும்பை உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வெளியிட்டுள்ள பதிவில், உச்சநீதிமன்ற கொலிஜியம் அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா நேபாள நாடுகளின் மீட்புக் குழுக்கள் நேபாளத்தில் உள்ள சிலிமி சுரங்கத்தில் உள்ள இடிபாடுகள் நீர் சேற்றை அகற்றும் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். மீட்புப் பணிகளை எளிதாக்கும் வகையில் அருகில் உள்ள சியாஃப்ரோஸ் பேசியிலிருந்து சுரங்கப்பாதை நுழைவாயில் வரை சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான நிலப்பரப்பு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு காரணமாக கனரக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவது சாத்தியமில்லை என்றும் திரு ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஆகஸ்ட் 26 வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இணைப்பை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக தேவிகாட் பகுதியில் ஒரு பாலம் கட்டப்பட்டு வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சீதாபுரா தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வை எழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நேற்று நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. மருத்துவ படிப்பிற்கான தேசிய தேர்வுகள் வாரியத்தால் இந்த நுழைவுத் தேர்வு ஜெய்ப்பூரில் உள்ள 5 தேர்வு மையங்களில் பாதுகாப்பான, நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் நடைபெற்றது. இந்த தேர்வை பாதிக்கப்பட்ட 2445 மாணவர்கள் எழுதியதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 18-21, 21-11 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆசிரியன் தான் இணையை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரஃபி சாம்பியன் போட்டியில் இந்திய அணி 21-12 என்ற புள்ளிக் கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: பெருமை சேர்க்க போறேன். சாப்பிடு.
3: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமை மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: சிவமாளி தாசன் வயசு 70 வயசு ஆச்சு. எப்படியும் கட்டமரத்தில் போவோம், பெரிய மரம் சின்ன மரம் இருக்கும், தண்டை எடுத்து தான் மீனை பிடிப்போம். கடலுக்கு போனா ஓங்கியே எப்பவும் பார்க்கலாம், இந்த கரவழியோட கிடக்கும். கண்டவங்க சுமார் நாலஞ்சாவது கிடக்கு. இந்த மீன் அடிச்சிங்கன்னா சிகப்பா, அந்த மீன் சிகப்பா வர்ற லக்கத்துல தண்ணி ஒசக்கு அடிச்சு விட்டுட்டு அப்படியே வாயை பிறந்துடும். இந்த கண்டாவிங்கி பெரிய ராட்சத மீன், அது அதோட வாயை பிறந்தோடனா மீன் பூரா உள்ளே போயிடும். அதோட அப்படியே போகும், அது வாழ்ந்த தெரிய அழகாக போகிறது. என்ன செய்ய கிளம்பும், கிளம்புன உடனே தண்ணியை புஷர் விலங்க ஒசக்க அடிங்க, தண்ணி கிளம்பும் ஒசக்க அப்படியே வாயை பிறந்துடும். ஆண் வாயை பிறந்த உடனே அந்த அந்த போதில் தண்ணி அந்த அதில் போகிற மீன் பூரா அப்படியே அது வாய்க்கு ஓய் அவனும் போயிடும். இதுக்காக தான் அடிக்கும் தண்ணியை மேலே. இந்த மீனுக்குள்ள போன உடனே அது இறை தேடி போகுதுல, அந்த தண்ணி அடிச்சுட்டு வாயை பிளந்துடும். வாயை பிளந்த உடனே அப்படி மீன் பூரா உள்ளது. இதுதான் அதுக்கு அதுக்கு வேலை. இறை இப்படி ஓடி பிடிக்கிற அப்படின்ல இருக்காது, அப்படி அடிச்சு சிகப்பு மீன் போய் அடிச்சுட்டு தோணிடும். இதோட நாங்கள் பார்த்துட்டு கரையை வந்துடுவோம். இரண்டு காற்று அந்த கட்டமர தோழியே இரண்டு காற்று வர வரும். அந்த மீன் ஒன்றும் செய்யாது, எலும்புறது நினச்சது லேசாக அடித்தாலும் போது பன்னெண்டு ரூபாய் ஆள் இருக்காது, எது இருக்காது களியாக்கி விட்டுரும். உருவம் வந்துக்கிட்டு எப்படி குறைஞ்ச ஒரு 32 இருக்கும். இப்போ வலையில் பட்டுச்சுன்னா அடித்து வலை நாசம் அப்படி பிச்சுக்கு போயிடும், சில நேரத்தை சுற்றிட்டு கடந்துடும். அதே நேரத்தில் இப்போ இந்த கொம்புன்னு சொல்கிறது இருக்குது, இது கொம்பை கொண்டைன்னு சொல்லி இருக்குது, அது வலையில் படுவோம். வலையில் விட்டு கரையை விழுந்தோம்னா அதில் தூவி வந்துக்கிட்டு நல்ல எடுத்து போவோம். தூவி அதை வெட்டி எடுத்து போயிடுவாங்க, அது என்னைக்கு மீன் கருவாட்டுக்கு மீனுக்கு போயிடும். இதான்
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வாசுபடகாமா, நான் பாமன் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா, நான் கடலில் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்டு நம்ம ராமேஸ்வரம் எப்பவும் பிடிக்கிறது தான் வழக்கம். நாங்கள் சேலாவட்டணத்துலேருந்து நேராக தொழில் பார்த்துட்டு சேலாவட்டணம் பிடிப்போம், இல்லைன்னா ராமேஸ்வரம் வருவோம். இவங்க சேலாவட்டணமும் வராமல் ராமேஸ்வரமும் வராமல் நேர நெடுந்தீவை பார்க்க வரலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அது மழை டயம் கிடையாது, வெங்காரமான டயம் தான். பொழுதுக்கு கிளம்பி வருது, பொழுதுக்கு நிறைய வெள்ளம் போகுது. பெரிய ஆளுக்கு தான் அப்போ உள்ள நேரங்கள், நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னே இருக்குது. பெரிய ஆளுக்கிட்ட சொல்கிறேன்னா, என்ன வெள்ளம் நெடுந்தீவை பார்க்கறது ஓடுற மாதிரி தெரியுது, வலது திருப்பி நேர எதுக்க ஓடியாங்க, தக்கவாத்து வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க பேச்ச எக்கோல இல்லை, உனக்குலாம் என்னப்பா தெரியும், சும்மா கேப்பாங்க சின்னாலும் சொல்லி என்னை சொல்கிறாங்க. கடைசியில் சொல்லி பார்த்தோம், கேட்கல, மறுபடியும் ஓடி வராங்க. ஓடி வந்தால் நேர நெடுந்தி ஓரத்தில் ஓடிட்டு வளர்த்து திருப்புறாங்க. திருப்பி எதுக்கு எடுத்து ஓடி வரும்போது கச்சதீவ நெருக்கி, கச்சதீவ ஓரத்தில் வரும்பொழுது டீசல் இல்லாமல் ஏறாகி ஏறாகிற அளவுக்கு ஆகிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாப்புல அப்படியே லேசாக வழி விட்டு தீவில் போய் பிடிச்சிட்டேன். அப்படியோ நான் கச்சதீவில் போய் பிடிக்கிறோம், அப்போ கச்சதீவில் பிடிப்போம். கச்சதீவில் பிடிச்சாச்சு. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு வள்ளத்தில் அவங்க அந்த கட்டுமரத்தை வச்சுக்கிட்டு கனவை தூண்டிக்கு வர்றவங்களாக இருந்திருக்காங்க. நம்ம நரிக்குண்டு ராமேஸ்வரன் நரிக்குண்டு பக்கத்தில் தொழில் பார்க்குறவங்க வத்தையே, அவங்க தற்சமையெல்லாம் அங்கே கிடக்காங்க. அங்கே இருந்தால் அங்கே அவங்க சோறாக்கி அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இப்படி கடையை போக முடியாமல் அவங்களும் கிடக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் டீசல் தரோம், எங்களை இழுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சரி பாட்டு அவங்கள்ட்ட சமைச்ச சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் தீவில் இருந்துட்டு அவங்கள கட்டி இழுத்துக்கிட்டு அவங்க டீசல் கொடுத்தாங்க. அதை இழுத்துக்கிட்டு கரையை வந்து சேர்ந்தேன். இந்த அனுபவங்கள்ல நம்மளுக்கு ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அனுபவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் செல்லச்சாமி, சின்னப்பாளையத்திலிருந்து பேசுகிறேன். சுனாமியில் இருந்தது, கரையதே இருந்தான். ஆனால் திருக்கொலைக்கு போயில் வெள்ளத்துலேருந்து சமைச்சிக்கிட்டு இருந்தோம். சமைச்சிக்கிட்டுங்கன்னா உள்ளேருந்து சமைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆளுக்கு பூரா மேலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல திடீர் புடின்னு கேட்டுச்சு. என்னடா திடீர் புடின்னு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பயலோட்ட கேட்டால் வெள்ளம் அதிகமாக வருது அப்படின்னு சொன்னாங்க. அதோட சொல்லிட்டு என்னடா வெள்ளம் வள்ளங்களை காப்பு லாக்கலாக்க தள்ளுங்கிற அப்படின்னு சொல்ல, நான் கீழே இறங்கி அட்டிலிருந்து தள்ளிக்கிட்டு கீழே ஒரு சங்கு கிடந்து கீழே வலுக்கி விட்டுருச்சு. எனக்கு வலுக்கி விட்டு கீழே விழுவ நறுக்குண்டு முண்டுச்சு. அந்த பக்கம் போய் கிளம்புனேன், நறுக்குன்னு அப்புறம் வெள்ளம் உட்காந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் தாம ஆகுதுன்னா உயிர் போயிருக்கும். அப்புறம் அதோட எந்திரிச்சு மாதிரி தள்ளி தனித்தனியாக வள்ளங்களை கொண்டு போய் லாக்கலாக்கா கொண்டு போட்டுட்டு பொசுக்குன்னு வந்துச்சு. பொசுக்குன்னு மாதிரி வெள்ளம் குதிருச்சு. மீன்லாம் பார்த்தா மிதக்குது அப்படி தன்னால். எங்கள் ஊருக்குல சின்னப்பாளையத்துக்குல மீன்லாம் மிதஞ்சிச்சு அப்படியே. அப்புறம் இருக்கு இருக்கு பார்த்தா மர வெள்ளம் ஏறிச்சு. அப்புறம் திடீர் திரிண்டு பார்த்துச்சு. அப்புறம் தான் இதில் நீசில் இது ஒரு சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இழப்புலாம் வள்ளங்கள் இதுகள்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வள்ளங்கள் இந்த கடலில் கிடக்கிற வலைகளை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிருச்சு. எங்கிட்டு கொண்டு போச்சுன்னா தெரியாது. பாரு இதுகளெல்லாம் சும்மா திடீர்னு வத்தி காஞ்சி கிடக்கிற மாதிரி கிடந்துச்சு. மீனுகள்லாம் அப்போல துடிச்சு கிடந்துச்சு. திடீர்னு பார்த்தா மறு வெள்ளம் ஒடியாந்துருச்சு. அதோட தனி கொள்ளிருந்து போன் வந்துச்சு, டீசல் வாங்கிட்டு வாங்க கடலுக்கு போ, இது வள்ளத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட டீசல் வாங்கிட்டுனா அங்கே உள்ள போலீஸ் எல்லாம் விடமாட்டிருந்தாங்க. அதோட நான் எல்லா பேரும் சொல்லி ஒரு வண்டி பிடிச்சி டீசல் ஏற்றிட்டு போய் அங்கே உள்ள வள்ளத்துக்களை கொண்டு வந்து, அப்புறம் அதே டயத்தில் வருஷ வருஷம் எப்பாச்சும் ஒரு ட்ரிப்பு ஏதாச்சும் ஒன்று அடுக்கி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்ற

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்றுவிட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொண்ணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஓசை எஃப்எம் 90.4 கடல் காப்பான் விருது. கடலுக்கு செல்லும் மீனவ நண்பர்களை, மீன் பிடிக்கும் போது அரிய வகை உயிரினமான கடல் ஆமை, கடல் பசு ஏதேனும் வலையில் சிக்கினால் அவற்றை மீண்டும் கடலில் விட்டபடி ஒரு காணொளி மற்றும் இடத்தின் குறிப்பை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணான 7094439999 அனுப்புங்க. 1000 ரூபாய் பரிசு பணம் மற்றும் கடல் காப்பான் விருது பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி.

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நன்றி. என் பேர் பிள்ளை பாலமுருகன். நாங்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக கடலுக்கு தீவுக்காக சென்றோம். அப்போ செல்லையில் நாங்கள் போனால் டைம் நல்லா காற்று இதுகள்லாம் இல்லை. இந்த கனத்த நாள் பௌர்ணமி இந்த அம்மாசை இதுகளில் வந்து இருந்தாப்புல கடல் ஓட்டெடுக்கும், கடல் ஓட்டெடுக்கும், காற்று கிளம்பும். இந்த மாதிரி டைங்கள் ஒரு மாதத்துக்கு 1 தடக்கை 2 தடக்கை எப்படியும் ஏதாச்சும் எடுத்துடும். அதனால் அதோட சரி மறுநாளும் சரி இப்படியே கிடந்தோம்டா, நம்ம ஒன்றும் டீசலு கூட பிடிச்சி போக முடியாது, சாப்பாடு கூட நட்டத்தில் போவோம். சரி காற்றை பார்க்காம கொண்டு இழக்கும், நாங்களும் கடல் ஓட்டினான்ட்டு காற்று இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வலையை கொண்டு இழக்கிட்டோம். ஒரு 6:30 இழக்கி முடிச்சாச்சு. 7:30 நாங்கள் வலை கிளப்போனோம். கிளப்போனு பார்த்தா 6:30 வலை இழக்கி முடியும் எடுத்து கிளம்பிடுச்சு. காற்று புயலாக கிளம்புனா நாங்கள் அது புது வலை வலையை பிடிச்சி தான் ஆகணும். எப்படியும் அதுக்கு தீவு பக்கத்தில் இருக்கிறனாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் இருந்துச்சு. நாங்கள் தாண்டாலும் எப்படியும் நீஞ்சி தீவை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுகள் இருந்துச்சு. அதனால சரி வலையை கிளப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு மலையை கிளப்பிக்கிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். கிளப்பிக்கிட்டு போயிட்டு இருக்கையில் அங்கனங்கனே இடையில கடல் விரிஞ்சு விரிஞ்சு வருது. அப்போ எல்லா கடலையும் சமாளிச்சு போகிறோம். இருந்தாப்புல ஒரு கடல் தான் வந்துச்சு. வந்தோடனே மூடிடுச்சு கடல். ஆட்கள்லாம் உழுவுற மாதிரி போய் போட்டு பிறல்ற மாதிரி ஆகி அதோட அப்படி இப்படின்ட்டு அதனால் ஒன்றும் செய்யாது ஒரு ஆதரவு சொல்லி அதோட வலையெல்லாம் பிடிச்சா கல்லும் கரட்டியும் போட்டு ஏற முடியல. ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சு. பாசி கல் போட்டு அமைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் கரை இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் தைரியம். இதே ஆழ்கடல் இதுலலாம் இருந்து இந்த மாதிரி ஒரு இதுகள் விபத்து வந்துச்சுன்னா அதில் தப்புறதுக்கு சான்ஸ் இல்லை. தீ இருக்கிற நாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால அதோட வலையை பிடிச்சா பாசியங்கள்லேருந்து அடிச்சிருந்துச்சு. ஒரு வட்டி மீன் இருந்துச்சு. எங்களுக்கு எதாவது அந்த ஐஸ் காசுக்கு சாப்பாடு செலவுக்கு அது போகும். அதோட அளவை ஏற்றிக்கிட்டு அதோட உயிர் வளர்ச்சம் போனோம்னு சொல்லி அதோட கரை வந்து சேர்ந்தோம். நாங்கள் கடலில் ஒரு 3 மணி நேரம் அந்த இதுக்குள்ள இருந்தோம். அதில் வலை பிடிக்கிறதுக்கு மட்டும் அந்த டைம் ஆயிடுச்சு. கல் அடித்ததுனாட்டி எங்களாண்டு வலையை கிளப்ப முடியல. கிளப்ப முடியாமல் புல்லு அங்கினங்கனே ஏற்றுறோம். போட்டு தானே பெரிய வெள்ளங்கள் இல்லை. ஏற்றி கீத்தி அதோட வந்து அந்த தீவில் கொஞ்சம் அணைச்சிட்டு ஓட முடியாது கரையை. அதோட காலையில் தான் பாதி வலையை கழித்து வளத்தை கொஞ்சம் போட்டை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டு சரி ஓடி நம்ம இதுக்கு மேலே கிடையக்கூடாது, காற்று கடை சரியில்லை, அதோட கரைக்கு சென்றோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்தை

0: பாக்ஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்பாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவியா?

0: ஆமா,
1: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன். அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
1: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
1: அண்ணே, நீ மாசுனே.
2: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12?
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 மணி முதல் 9 மணி வரை. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: நம்பி வணக்கம்ப்பா. என் பேர் செல்வகுமார். ஆனால் எல்லோரும் பசங்க பிறகு என்ன தேவைன்னு சொல்லுவாங்க. எனக்கு தொழில் அனுபவம் வந்து கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். எங்கள் அப்பாட்ட நான் கூட தொழில் பழவலை. இன்றைக்கி வந்து 4 பேருக்கு நம்ம தொழில் பார்த்து கொடுக்குறோம்னா காரணமாக எங்கள் அண்ணங்காரன் தான். வலை இலக்கிறதுலேருந்து கம்பு தாங்கிறதுலேருந்து தொழிலை கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பாட்ட பழவனாலும் அவன் தான் பழகிருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக வலை இலக்கு மீன் வளைஞ்சிக்கிட்டு வரும்போது அவளி மீனுக்கு வளைஞ்சிட்டு இருக்கும்போது தீவுக்குள்ளே போவோம். நாங்கள் 2 பேரும் போவோம். அந்த நேரத்தில் வலை ஏதாச்சும் பொடு வச்சுட்டா அந்த கம்பை எடுத்து நான் நினச்சி பார்க்க போட்டுருவான் மண்டையிலேயே. அப்போ அழுகிட்டு தான் மன இலக்குவேன். அவன்கிட்ட தான் அதிகமாக தொழிலுக்காரண்ணே. எனக்கு வந்து ஒரு தவிக்காத சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னா, இப்போ வந்து இங்கிட்டு வடக்கு கிடக்கிற வத்தையை வந்து தெற்க கொண்டு போவோம். எங்கள் வத்தைக்கு வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா வாங்கி வத்தைக்கு வந்து விரிவு இருக்காது. லேசாக 10 இருக்க வந்தாலுமே வத்தை தாழ்றாப்புல அந்த அளவுக்கு கிடைக்கும். அப்போ வந்து அங்கிட்டு தீவுக்கு இந்த தீவு தெரியல, இந்த தீவுக்கு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு போகிறது. அப்போ ஒரு சின்ன சுற்றிக்கிட்டு வரும்போது ஒரு பாய் வச்சு ஓடியாரன். பாய் வச்சு ஓடி வரும்போது அவங்க ஒழுங்காக இருந்துக்கலாம், வத்தை சும்மா அமட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ நான் என்ன செய்கிறேன், அமட்டாருன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், அந்த வத்தை மேலே பலவாயிலிருந்து நடந்து வரேன். நடந்து வத்தை பாய் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நடந்தார். அப்போ வந்து தவறி தண்ணியில் விழுந்துட்டேன். விழுந்ததுக்கு காரணம்னா என்னன்னா, அது வந்து இன்னமும் தான் அது எனக்கு ஒரு சூழ்நிலை மறக்க முடியாத விஷயம். மறு பெரிய பெரிய கடல்லாம் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் தவிக்கான கஷ்டமான புயலுக்கெல்லாம் நான் கிடக்கலை. ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பெரிய மனுஷன் நினச்சா கூட எனக்கு இன்னும் அதுதான் ஓடும். தண்ணி விழுந்ததும் நினைஞ்சிட்டாப்புல எங்கள் அண்ணன் எதுவுமே யோசிக்கலை. வத்தை பாயில் ஓடிக்கிட்டே இருக்கு, யோசிக்காமல் என்னென்று என்னை நீஞ்சி வந்து கரையை அந்த தீவில் இறக்கி விட்டுட்டு அந்த ஆள் போய் வந்து அந்த வத்தையை நீஞ்சிக்கிட்டே போய் பரவாயில்ல தூரத்தில் வந்து அந்த வத்தையை மறு மீட்டிக்கிட்டு வந்தாப்புல காப்பாற்றி விட்டுட்டு அந்த ஆள் வந்து மறு வத்தையை மீட்டிட்டு நீஞ்சி கொண்டு வந்தாப்புல. அதான் என்னோடய வந்து அன்னைக்கு ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு தவக்கமான தான் அன்னைக்கு எனக்கு அனுபவம் தெரியாது அவ்வளோ நீங்கிறதுக்கு. கரெக்டாக எனக்கு 16 வயசு இருக்கு நடந்தது. என்ன வந்து காப்பாற்றிருக்கான், அவன் வந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொடுத்தானே, இல்லை வீட்டில் அவனெலாம் அடி வாங்குவான், அதனால தான் அவனுக்கு ஒரு பயம். அவன் நம்பி தானே வீட்டில் எங்களை என்ன அனுப்பியிருப்பாப்புல. அப்போ எங்களா வேணும்னு சொல்லும்போது அவன் தான் பதில் சொல்லியிருந்தான், அவனுக்கு ஒரு ஆவாச ஒரு பயந்தேன். நன்றியப்பா.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனும்ங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: குப்பையா கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: Dosai FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: வணக்கம், என் பேர் ஜீவன்சன் பாமன் லைட்ஹவுஸ்தரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாமன் தெற்கு பகுதிக்கு கடலுக்கு போனேன். தூண்டிக்கு போனோமா, இறை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இறை பிடிக்க போனோம். அப்போல்லாம் காற்று இல்லை, காற்று கம்மியாக தான் இருந்துச்சு. அதோட போய் இறை பிடிக்க ட்ரை பண்ணோம். அதில் ஒரு 150 இறை மட்டும் பிடிச்சிச்சு. பிடிச்சா அதில் தூண்டி இலக்கம்னு சொல்லிட்டு இலக்கிட்டோம். இலக்கி முடியும் அவ்வளோதான், காற்று புயலாட்டம் கிளம்பிடுச்சு. என்ன பண்ண தெரியாமல் கரைக்கு ஓடுறோம். நல்ல அலை, போட்டுக்கு மிச்சமான அலை வருது. அதோட அலை வரவும் ஸ்பீடு வச்சு போகிறோம். ஸ்பீடு வச்சா போட்டு ஓடையே மாட்டேங்குது. ஒரு ஸ்பீடுக்கே ஒன்று தான் அடிக்கி. அப்படி இருக்கும்போது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம் பார்த்தா இங்கிட்டு சறுக்கிறக்கி எல்லாம் உடஞ்சி போச்சு. லைட்டு நம்ம இடத்த கட்டி ஓடி வந்துட்டுருக்கோம். அதோட ஒரு இடத்துல ஆங்கர் போடான்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணியாச்சு. ஆங்கர் போட போனால் ஆங்கர் கட்டி எல்லாத்தையும் கட்டி இலக்க பார்த்து இழக்கும் போது நான் கயத்துக்கு அந்த சைடு நிற்கவும் தண்ணிக்குள்ளே ஆங்கிறதெல்லாம் நானும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே போயிட்டேன். அதோட கைகாலும் ஓடலை, ஒன்றும் பண்ண முடியல. அதோட மேலேருந்து கத்துனா கயத்தை மட்டும் விட்டுறாத, நாங்களே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நான். அதோட என்ன பண்ண, கயிறே பிடிச்சி எவ்வளோ அடி விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கயத்தை பிடிச்சி இருந்து ரொம்ப நேரமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. போட்டுக்கு மிச்சமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. அதோட என்னால் எதுவும் பண்ண முடியல. கைகாலெல்லாம் நல்லா அடி, அதோட ஒரு 4 ஆட்டம் தூக்கி விழுந்திருப்பேன். 5 நேரம் போட்டுக்கு உயரமாக தூக்கி அடிக்கும்போது கரெக்டாக கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டாங்க. உள்ளே இழுக்க கைகாலெல்லாம் புல்லரிச்சு போய் பதறட்டம் கொடுத்துட்டு அதோட நான் வேறு உள்ளக்க எத்தனை உள்ளக்க ஒரு பிணியே மேலே ஒரு சுற்று அதுக்கு ஒரு கோட்டு போட்டிருந்தேன். போட்டு அமுக்கிட்டா அதே ஒன்றும் பண்ண முடியாமல் அதோட பயத்திலே உட்காந்துருக்கேன். அதோட சொல்லிட்டேன், என் உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிருக்க கரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூங்கிட்டேன். நான் படுத்துட்டேன், கண்ணை முடியே இருந்தேன், கலையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு மிச்சமானால. அதோட எப்படியோ கரை வந்து சேரவும் வீட்டுக்கு வந்து அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா,
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விவசாயி விவசாயி கடவுள் என்னும்

Florida.

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடிதானே தூங்குவோம். ஆனா

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மச்சான் ஓ

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: வணக்கம் எஃப்எம் நேயர்களுக்கு, நான் இறுதிராஜ் பேசுகிறேன். நான் 72 கடலுக்கு போயிட்டேன். சின்ன வயசில் என்னை விராண்டி படுத்து

0: ஊருக்கு கூட்டிகிட்டு போய் கடலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் தொழில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் கழித்து இவர பாம்பன் வருவோம். பாம்பன் வந்து 1-3 மாதம் கிடந்துட்டு திருப்பி கரைக்காத்து வந்தோடனே கோடியக்கரை சேதாப்பட்டினம் இப்படி தொழில் பண்ண போயிடுவோம். அங்கேருந்து அனுபவப்பட்டு அப்படியே கொஞ்சம் அதில் 1-3 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாம்பன் வருவோம். அப்புறம் இதில் 1-3 மாதம் ஈஸ்டர் டைத்தில் ஊரில் இருப்போம். இதெல்லாம் தொழில் கொஞ்சம் சுருங்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போகும். அதில் கொஞ்சம் தப்பிச்சு பிழைச்சி கொஞ்சம் வீராண்டிப்பட்டினம் போனால் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் பார்த்து அதில் கொஞ்சம் நிறைய மக்கள் கொஞ்சம் பசியாயிருவாங்க. அதிலிருந்து மீண்டு வந்தவங்க தான் அதிக பேர் உள்ளவங்க. அது சீசனுக்கு ஒரு டைம் ஒன்று மாதக்கணக்கு ஒதுங்கும். 3 மாதம் கச்சான் டயத்தில் நாங்கள் தொழில் பண்ண போகும்போது வீராண்டிப்பட்டினம் கொஞ்சம் கச்சான் டயத்தில் கொஞ்சம் 6, 7, 8, 9, 9ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் தொழில் பண்ணுவோம். அப்புறம் 9ஆம் மாதம் முடிஞ்சிட்டுனா ஊரை பார்க்க வந்துடுவோம். அதுக்கப்புறம் 2-3 மாதம் பாமலில் தொழில் பண்ணுவோம். அதுவும் சரியாக இல்லைன்னா சேதாப்பட்டினம், அதையும் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கோடியக்காரை போயிடுவோம். அதிலேருந்து மீண்டும் தொழில் பண்ணி அப்படியே தான் எங்களுடைய பொழப்பு வாழ்வாதாரங்கள் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி ஓடிச்சு. அப்புறம் வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது, அதோட தொழில்கள் எல்லாருமே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. வீராண்டிப்பட்டத்தில் வந்து வீடு எங்களுக்கு பொசிக்கு பிள்ளைங்கள ஒரு வியாபாரி வீடு கட்டி கொடுத்துருவாங்க, எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அதில் நாங்கள் இருப்போம், 3-4 மாதத்துக்கு அங்கே இருப்போம். கோடியக்கரை சேதாப்பட்டினம் போனால் அது வந்து வள்ளத்திலே தான் தொழில் பண்ணுவோம் அதிகமாக. அப்புறம் சேதாப்பட்டத்தில் ஒரு வியாபாரி மூலியமாக பிடிச்சி அங்கே வீடு கட்டி அங்கே கொஞ்சம் 1 நாள் தொழில் பார்த்தோம். அப்படியுமே இருக்குமா, அதுவும் சரியில்லாமல் பிரச்சனைகள் அதிகமாகவும் அதையும் நிப்பாட்டிட்டு மாற்று தொழிலில் இறங்கிட்டோம். லாஞ்சிகள் எடுத்து அப்போ அப்படியே படிப்படியாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் வாழ்வாதாரம் போய்கொண்டு இருக்கு. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காதல்ல தோட்டவங்க எல்லாம் எந்த முடிவு போவாங்களோ அதே முடிவுக்கு தான். உன் காதல் காவியத்தை வந்த கதாநாயகன் எந்த முடிவுக்கு போறாங்கிறத உன் கண்ணால் எப்பார். குட் பை.

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: மாம்பழத்தோடு

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயில்.

0: பற்றாக்குறையிலிருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
1: அது எப்படி பண்றது?
0: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சமூக சேவை பாராட்டு யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி பிடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தெரிய மாட்டக்கூடாது, உடலழகை ஊருமைக்க காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேலே சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏற்ற பண்பை மாட்டக்கூடாது.

0: பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா, பழுத தேஞ்சு கட்டரும் பாச்சு நாட்டிலே, பெண்கள் காரியத்தை ஆம்பிட பாக்குறான் வீட்டிலே.
1: எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க,
0: களை எடுக்கணும், விளைய வைக்கணும், கதிரும் முத்துன வயல் அறுக்கணும், கட்டுஞ்சும்

0: நாலா வேலையும் நாமே பார்க்கணும். அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் கும்பலை. இங்கிலீஷ் படித்தாலும் இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் கும்பலை. இப்படித்தான் இருக்க வேணும் கும்பலை.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கெடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்கள்

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: 4 மணி செந்தில் குமரன். ஒரு 3 வருஷம் இங்கேருந்து கேரளாவுக்கு கல்வி போயிருந்தோம். முளக்கட்டை தான், முளக்கட்டு பார்க்காதல போயிருந்தோம். நாம் கேரளாவில் தான் முத கடை கடலுக்கு போய் முத பாடு வச்சு இழுத்துருக்கு. இழுத்துட்டு பாடு வாங்கியிருக்கு. பாடு வாங்கி முடிஞ்சோடனே காற்று மழை வந்துடுச்சு. வலிசு வலிஞ்சிட்டு கரையை போகிட்டு இது பண்ணோம். புறக்கிட்டு மீன் புறக்கிட்டு இருந்தது. ஆற்பாடுக்கு வந்து ஒரு பொட்டு தாழ்ந்து கிழிச்சு இதாகிடுச்சு. நான் இங்கே எங்கே போட்டு நடு ஆத்தாயில் வந்து ஆப்பாயிடுச்சு. காற்று மழையிலையும் அதை போட்டு கிழிச்சு ஒரு 4-5 வெட்டி இது கணவாளர்கள் தண்ணியில் போயிடுச்சு. வட்டியோடய போயிடுச்சு. காற்று சரியான காற்று மழை வந்து காற்று மழை வந்துருந்தால் அந்த இதானது. அது இன்னொரு பாட்டை பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு பாட்டு பாடுவாங்க அளவுக்கு இருந்தது. அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு டைவருக்கு கவனிக்காத அளவுக்கு இருந்தது. கொஞ்சம் இதாகிடுது. சரை வந்து 1 வாரம் கட்டிலே கிடந்துச்சு. முதக்கடலாம் 1 பாட்டிலே 50 ரூபாய்க்கு ஓடி சரக்கு. அந்த இதுலேயே இதாகிடுச்சு. ஏன் என்ன செய்ய காற்று மழைக்கு என்ன செய்ய முடியும்? அதோட கரையை தான் வந்தோம். அதே 2-3 போட்டு நாந்து இருக்கு. மறுகளுக்கு எதுவுமே எடுக்கல. ஆறு மறுகளுக்கு 1 வாரம் கட்டிலே கிடந்தது. சரியான கஷ்டம். உயிர் தப்பிச்சதே ரொம்ப இது.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார் ஒன்னே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: பேரு முத்துப்பேச்சி. எனக்கு வயசு 80. ஊர் சின்னப்பாளம். இங்கே எதை இருக்கோம், எனக்கு கட்டு கொடுத்தது கிழாக்கர். எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு அங்கே பொழப்பு சதிலின்னு சொல்லிட்டு எங்களை இங்கே கூட்டிக்கிட்டு வந்தாப்புல மீன் பிடிச்சிருக்கோம். தும்பு இவ்வளோ நேரத்தில் கட்டை செதுக்கி அதில் சடை மாதிரி பின்னுவோம். அதில் பின்ன அந்த தூண்டியை பெருக்கி முரல், அதுதான் முத முக்கியமான பிடிச்சது. இங்கே வந்து நாங்கள் அந்த தொழுதான் பார்த்தா. அப்புறமா குருவளை மீன் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க அதை விட்டுட்டு அதுக்கு போனாங்க. புயலுக்கு வந்து நாங்கள் 30 பேர் போனோம். ஒரு போட்டில் என் மரமே ஏற்றிக்கிட்டு போனார். ஏற்றிக்கிட்டு போய் நாங்கள் பாசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பள்ளியில் பாசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு கடை வந்து முதல்ல அடிச்சு அடித்த உடனேயே என்ன கடை ஒரு படியாக வருதுன்னு சொல்லிட்டு என் பேத்தியாக வந்து இந்த சூழல் புறக்கிட்டு கிடக்குது தண்ணிக்குள்ள கிடந்து. அப்போ அந்த பிள்ளையும் பார்த்தா கடை கொண்டாந்து ஒதுக்கிடுச்சு. நாங்கள் வரோம் இவ்வளோ தண்ணி திரண்டா கால் தண்ணியில் வந்து தலை மறைய கல்லும் ஒரு டயர் வருது இப்படி இப்படி இங்கேருந்து வருது எங்கள் தலைக்கு மேலே. இந்த பிள்ளைய ரெண்டையும் ஒரு தாவாணி மேலே போடுவோம்ல அதை உறிஞ்சு ரெண்டையும் பிடிச்சி கட்டிட்டேன் இடுப்பில். ஜமா கொஞ்சம் பறந்தா அப்படி பிள்ளையதே பரவாயில்ல பிள்ளைய இடுப்பில் கட்டிட்டேன். செருப்புலாம் கையில் இருக்குது கண்ணாடிலாம். அந்த பிள்ளையில கொண்டுக்கிட்டு நான் வர்றேன் கரை பள்ளியில். வந்ததுன்னா எனக்கு ஒரு படியாக வந்துருச்சு. அப்படியே தலை மட்டும் இருக்குது உயக்க கால் ரெண்டு தண்ணியில் உடந்து இழுவடுது இங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டமா இழுவிட்டு அதோட என்னை உயக்க தூக்கணும் போட்டுருச்சு. இதே இந்த லட்சுமி இருந்துச்சுல்ல அந்த லட்சுமி அந்த ஆற்றுக்கு போயிடுச்சு. வலுங்கு ஆற்றுக்கு போயிடுச்சு. நாங்கள் செத்துட்டே போச்சு காணும் அப்படின்னு பார்த்தா அதை நாங்கள் வள்ளம் பொத்துக்கிட்டு வரோம் காவா. அந்த காவாயில் ஒரு பெரிய முடாவு முடா பாரு இருந்துச்சு. அதை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாம் இருந்தோன்ன போல என் மருமையும் போயிட்டார் காப்பாற்ற. நாங்கள் வந்து சொன்னோம் இப்படி அவதிப்பட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் இருந்தாலும் வந்துட்டேல உயிர் பொழைச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டே என்னடா சோகத்துல இருக்க, என்னாச்சு?
1: உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குமா?
0: எதுக்கு அவ்வளவு பணம்?
1: சொல்றேன், ஆனா வேற யார்கிட்டயும் இத சொல்லிடாத.
0: சொல்ல மாட்டேன், என்னாச்சுன்னு சொல்லு.
1: என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க.
0: என்னடா சொல்ற?

0: என்னை வெளியே விட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நானும் காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க.
1: ஓஹோ, இதுவா விஷயம்?
0: நானே பயத்துல இருக்கேன், இப்ப நீ ஏன் சிரிக்கிற?
1: பயப்படாத, நம்ம இந்தியால டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. போன்ல பேசி இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ முடிக்கிறதோ அதுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்றதோ ரொம்ப தப்பு.
0: அப்போ யார் கூட பேசினது?
1: அது யாரோ ஃப்ராட் டீம்டா. நல்ல வேலை காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்டயாச்சும் விசாரிச்சியே. நம்மள கொஞ்சம் பயமுறுத்தி நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்னு நம்மளையே நினைக்க வச்சு இந்த மாதிரி நம்மள ஏமாத்தி பணம் கட்ட வச்சிடறாங்க. நம்ம மேல தப்பு இல்லைன்னா பயப்படக்கூடாது, அத தெளிவா விசாரிக்கணும்.
2: டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சட்டத்திற்கு புறம்பானது. யாராவது காவல் அதிகாரி என்று போன் மூலமாகவோ அல்லது வீடியோ கால் மூலமாகவோ பேசி வழக்கு பதியப்பட்டுள்ளது, அதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்று கூறினால் அச்சப்பட வேண்டாம். தைரியமாக காவல் அதிகாரிகள் அல்லது வழக்கறிஞர்களிடம் விசாரித்து தெளிவு பெறுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: என்ன முத்து, எப்படி இருக்க?
5: ஏதோ இருக்கேனே.
4: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
5: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
4: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் FM அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
6: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
8: தர்லாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர தலையில் ஏத்தி வச்சுக்க.

சொந்தமா கல்லங்கா நாங்க விரலு விட்ட வெள்ளங்கா கொரிக்கிள்ளிக்கா முந்திரிக்கா நான் கோண கொப்பற கொய்யாக்கா கஜா முயா வல்லட்ட மாட்டுக்கு நான் ருக்கிற டம்மல் டிமால் ருமாண்டே காட்டுக்கு நான் ஊவா ஒரு சட்ட ஒரு பல்பா ஒரு பேண்ட் ஒரு பேனா ஒரு சட்ட ஒரு பல்பா ஒரு பேண்ட்

0: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும் சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: சுண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கிறேன்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் சிவன்ராஜ். நான் இப்போ கடலுக்கு போயிட்டு இருக்கேன். ஊர் வந்து தங்கச்சி மடம், 4 மணி என்ற கிராமத்துல இருந்து கடலுக்கு போறோம். கடலுக்கு போவோம், நாங்கள் ஒரு நாள் மதியம் 2 மணிக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு தான் வருவோம். கடலுக்கு போயில ஒரு பயில கூட்டிட்டு போவேன், கடலுக்கு போகிற பயில கூட்டிட்டு போவேன். அப்போ என்ன, கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரும்போது அன்னைக்கு ஒரு நாள் தை அம்மா வச்சு, அன்னைக்கு இருட்டு, ஃபுல் இருட்டாக இருக்கும், நல்ல பாடு, மீன் அதிகமாக பட்டுருந்துச்சு. அதோட கடலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். வேலை பார்த்து இருக்கும்போது ஒரு பை தவறி கடலில் விழுந்துட்டான். அந்த பை கடலுக்கு கூட்டி போனோம், சின்ன பை, 18 வயசு கூட ஆகலை, 18 வயசு. அதோட கடலில் விழுந்துட்டான். விழுந்தோடனே அதோட நம்ம நம்பி, நான் அவங்க அம்மா அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னை நம்பி தானே கடலுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைஞ்சேன். நான் அப்போ கடலில் அப்படி நைட்லேயே குதிச்சிட்டேன். 1:30 மணிக்கு அந்த இருட்டில் சரியான இருட்டு, லைட்டு வந்து சின்ன லைட் தான் வச்சுருப்போம், அந்த குச்சி லைட்டு மாதிரி இருக்கும், 2 பேட்டரி போட்டுற லைட்டு, அதில் சின்ன லைட்டு வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த லைட்டு இருக்கும்போது தண்ணியில் விழுந்துட்டாங்க, போய் தவறு விழும் நறுக்கும், நான் விழுந்துட்டேன். நீச்சல் எவ்வளோ தெரியாதுல அப்படின்னு தண்ணியில் பாஞ்சு அந்த பையில கையில் பிடிச்சிட்டேன். எங்கள் அப்பாவை போட்டு ஸ்லோ பண்ணுங்கன்னு, எங்கள் அப்பா தான் டிரைவராக இருந்தார். இப்போ போட்டு ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்கன்னு சொன்னால் போட்டு ஸ்லோ பண்ணே முடியல. அவள் பயில விழுந்து பதறத்தில் அவள் ஸ்லோ பண்ண எண்ணமும் இல்லாமல் ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டே இருக்காரு. இங்கிட்டு எங்கள் அண்ணன் நின்றவன் அப்படியே பதறிக்கிட்டே நிற்கிறான். நடுவில் நின்றவன் அவனும் அப்படியே ஒத்தடி பயிலும் போயிட்டு, எங்கள் தம்பியும் போயிட்டான்னு சொல்லி, அவனுக்கு எந்த இதுவும் இல்லாமல் அப்படி பேச்சு மூச்சு இல்லாத மாதிரி அப்படி நின்றுட்டு அவன். அதோட பதறத்தில் எங்கள் அப்பா அப்புறம் போய் போட்டை திருப்பிட்டு வந்தாரு. அதோட போட்டை திருப்பிட்டு வரும், நாங்கள் ரெண்டு பேரும் இலைக்கில் போக பார்த்தோம். இலைக்கில் போய் அந்த விழுந்தவொடனே இலைக்கில் போக பார்த்தேன். விழுந்தவொடனே இலைக்கில் போயிட்டு ஆளுக்கு சட்டத்துக்கு நான் இலையில் அடிக்க போய் டபக்கம் அந்த பையில கையை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் இலையிட்டேன். இலையில போட்டு அப்படி துண்டு துண்டா வெட்டிடும். செஸ்ட்டு மிஸ் 100 அடவுல தான் தப்பிச்சு அந்த இலையில வெட்டுனது. அந்த பை இலைக்கில் போக போக கையை பிடி சட்டம் வெளியே இழுத்து விட்டு பள்ளத்துலேருந்து அங்கே நடுப்பகுதியாக இருப்போம். நடுப்பகுதியை நின்று விழுந்தோம்னா இலைக்கில் தான் போவோம் எப்பயுமே. இலை அந்த தண்ணியை இழுக்கும்ல, அந்த இழுக்கிற நேரத்தில் அந்த சரட்டு அந்த உள்ளே தான் வருவோம். இல்லை இலையை அப்புறம் உயிரை காப்பாற்றி தூக்கி சேர்த்து கரையை கொண்டு வந்து சேர்ந்தோம். ரொம்ப நேரம் போராடி எங்கள் அப்பா தேடினாங்க இருட்டில். பெரிய லைட் இருந்ததுன்னா வெளிச்சது அடித்து பார்த்து தெரியும், இருட்டில் விழுந்தால் கடலில் தெரியாதுல பரப்பளவு அதிகமாக இருக்கும்ல. சுற்றி முற்றி ரொம்ப நேரம் போராடி நீஞ்சிக்கிட்டு நான் கடந்து அப்புறம் டாய் வந்து தூக்கி எங்களை காப்பாற்றி இடம் கொண்டு வந்தார். இல்லைன்னா அப்பயே ரெண்டு பேரும் உயிருக்காரு. நன்றிண்ணா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: பல்டி பக்குற டர்ல உடன பல்தே வருல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெருல உடன பல்தே

0: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வா அம்மா, கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் முனீஸ்வரி, எனக்கு வயசு 55. பாம்பன் சின்ன பழம். நான் என் கணவரும் தீவுக்கு போனோம். போய்கிட்டு இருக்கையில வலை கொண்டு போய் விட்டான். பிடிக்கையில நான் வத்தை இழுத்து, என் புருஷன் என் வீட்டுக்காரர் வலை வத்தையை இழுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் வலை பிடிச்சேன். கடைசியில் பார்த்தா திருக்கை முள்ளு குத்திருச்சு காலில். திருக்கைன்னு சொன்னாங்க, அப்பளையே மசங்கி தண்ணீரை விழுந்துட்டாங்க. நான் இறங்கி தூக்க போனால் தூக்க முடியலை. வாழை காத்தினால வத்தை வேற வளைஞ்சு போகுது. இவ்வளும் தண்ணிக்கில மசங்கி விழுந்துட்டாங்க. என்னால் தூக்க முடியல, இருப்பு முடியும் தண்ணி. கஷ்டப்பட்டு போய் வத்தையை போட்டுட்டு வத்தையை போய் இழுத்துக்கிட்டு வந்து தூக்கி வத்தையில் ஏற்றவும் முடியலை என்னால். கடையில் தூக்கி ஏற்றி நங்கரத்தை போட்டுட்டு வலை வேற பிடிக்கணும். வத்தைய இன்ஜின் வத்தையில திலாவி திலாவுற வத்தை அங்கே போட்டு வந்துட்டு கொண்டு வர முடியாதுல்ல. அதனால அடுத்த வல்லத்தை கூப்பிட்டு, ரொம்ப முடியலை, அடுத்த வல்லத்தை கூப்பிட்டு நான் ஏற்றிக்கிட்டு வந்து காப்பாத்தினேன். கடைசியில் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியாக தேவலை ஆகலை, ரொம்ப வேதனை பண்ணிடுச்சு, காலு நடக்க முடியலை. மறுபடியும் கூட்டிகிட்டு போனேன், பிழைக்காது தானே வழி, பிள்ளையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரம் கூட்டிகிட்டு போனேன். மரம் கூட்டிகிட்டு போய் அந்த வத்தை காலில் ஏறிடுச்சு, மரம் முடியாமல் போயிடுச்சு. கொண்டு வந்து போட்டுக்கிட்டு ஆற்றினேன். ஆற்றிட்டு ஒரு பெட்டி கடை வச்சுருந்தேன், டீ கடை வச்சுருந்தேன். காலையில் 4 மணிக்கு நீ கடையை பார்த்துக்க, நான் கடலுக்கு போகிறோம்னு போனாங்க. கடலுக்கு போவையில் கரண்ட் கம்பி அந்து கிடந்துச்சு. கரண்ட் கம்பி அந்து கிடக்கையில் எனக்கு, நான் போயிட்டு வரேன், வளவு பிடிச்சிட்டு வர போனவு, கரண்ட் கம்பி அந்து கிடந்து கவனிக்கலை. கரண்ட் கம்பி மேலே காலை வச்சுட்டாங்க, கரண்ட் கம்பி அடிச்சிருச்சு. ஒரு பையன் இருக்கு, ஒரு 5 மணி இருக்கு, சித்தி சித்தின்னு வந்து கூப்பிட்றான். என்னடா நீங்கள் தூங்கு சித்தப்பா, இங்கே செத்து போய் கிடக்குறோம்னு சொன்னார். போய் பார்த்ததுமேக்க இறந்து தான் போய் கிடந்தாங்க. 5 மணிக்கு போனவங்க, 4 மணிக்கு போனவு, 5 மணிக்கு தான் போய் பார்த்தேன். அவங்க இறந்து அவங்க இருக்கையிலையும் போவேன், அவங்க இறந்ததுக்கு பிறகு நான் தான் போனேன் கடலுக்கு. போய் நான் தான் கொண்டுக்கிட்டு வந்து பிள்ளையில மூணையும் காப்பாற்றினேன். ஒரு ஆம்பளை பையன், 2 பொம்பளை பிள்ளை. வத்தைத்தைனா வளையினா கிடக்குந்த வலை உரம் ஏன் வளர்தேன். பிள்ளையில கட்டி கொடுத்தேன், நல்லது வல்லது பார்த்தேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ் ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் லட்சுமி. நான் வயசு 54 ஆச்சு. இங்கேருந்து வீட்டில் இருக்கோம், முத நாள் வீட்டில் இருக்கோம், ரெண்டாவது நாள் உன் மயனேஜமா கடவுளுக்கு போனா பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் வந்து இருக்கான், நாங்கள் சம்மாட்டி வீட்டில் போய் பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கோடியாக்கரையில் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து மாமன் தங்கச்சி மரத்துலேருந்து கிளம்பி போகிறோம். கிளம்பி போய் அங்கே போனால் பஸ்க்கு போய் இறங்குறோம். இறங்கின உடனே அவன் உட்காந்துருக்கான், ஒரு குச்சி வீட்டில் இருக்கிறான். அதோட வாட நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்கிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுருக்கான். சரி அடே உங்கள் அம்மா வந்துட்டாங்கடா, போடா போய் சாப்பிடு, சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுறா அப்படின்னு. ஓ போய் அங்கே ஒரு கடை இருக்குது, போய் இட்லி தோசை வாங்கிட்டு வந்திருக்கான். நீ சாப்பிடுமா, நாங்கள் போய் இந்த எங்கிட்ட போயிட்டு வாரஞ்சிட்டு போக சொல்லிட்டு நிற்கிறான் என்னட்ட. அல்ல கொந்தொழிச்சு அம்மா வந்துடுச்சு. அப்போது இந்த பொம்பளை சொல்லுது, அடே நம்ம மட்டும் வல்லங்களாம் கிடச்சிடா, போடா உறவட்டமா போடா அப்படின்னு சொல்லி சமாட்டி பண்ணாடி சொல்லுது. சரிஞ்சிட்டு அம்மா நீ சாப்பிடு நான் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அங்கே ஓட ஓட அல்ல தண்ணி என்கிட்ட தானே வருது வந்துருச்சு. அப்போ இந்த பொம்பளை சொல்லுது, என்னன்னு சொல்லி அக்கா அக்கா சரிசாக்கா உங்கள்கிட்ட வல்லம்லாம் வலிஞ்சு ஓடுது, அங்கே கடக்கார வழியே ஓடுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுங்கடவுன்னு இந்த பொம்பளை பற்றி விட்டது. இவங்க ரெண்டு பேரும் அப்பன் மாயின்னு எழுத்து போகிறதுக்குள்ளேயும் தண்ணி நிறைய வந்துருச்சு, நிறைய கோயிலே மூன்றாப்பில் வந்துருச்சு. வந்து அதோட பிள்ளைகளாம் பட்டிங்க அவங்களும் கரையை நடந்து வராங்க. என்னையே ஓடி வந்தவன் இங்கிட்டு நான் இங்கிட்டு தெரியாமல் நின்றேன். எனக்கு அந்த இடம் அப்போ போனது அறிவுமா தெரியாது, எந்த இடமும் தெரியாது நம்மளுக்கு. நான் மட்டுக்கு சும்மா மலத்தடி மாதிரி வர்றாங்கன்னு நான் இருந்தேன். பார்த்தா அப்படி இல்லையோ கடவுள் முன்கு வருது, என்ன கணக்கில் நின்றுக்கிட்டு இருக்கா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேராக வந்ததுக்கு பயலுக்கு காலில் முறிஞ்சு அதை கூட பெருசு போனால என்னையே தான் பிடிச்சி இழுத்துக்கு ஓடிருந்தான். ஓடி போய் ஒரு கோயிலுக்கிட்ட அங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கோயில் மாதிரி அங்கனக்கில் போய் நின்றுட்டான். சம்பவம் தாடி எப்படியே ஒரு கொடுறான், அப்படியே மலார் மலார் ரோட்டில் தூக்கி தூக்கி அப்படியே போட்டுருச்சுதான். அந்த பிள்ளையில என் பச்சை பிள்ளை ஒரு பையெல்லாம் 9 வயசு பையன், 10 வயசு பையன் இருக்கும். அப்போதான் ஒரு வாரம் தான் இப்போ ஆச்சான் கல்யாணம் முடிச்சு.

0: மாப்பிள்ளையும் பொண்ணு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க லாஞ்சி எடுத்து போட்டுருக்காங்க, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அந்த பிள்ளையெல்லாம் இப்படி மெதாந்து இப்படி வருது, கழுத்து நிறைய நகை நட்டுலாம் போட்டிருக்கு. இந்த பாமல்ல உள்ள ஒரு பையன்லாம் இறந்துட்டான், போஸ்ட் சாஞ்சு கடலுக்குள்ள அந்த பையன்லாம் இறந்துட்டான். பிழைக்க போன பயில தான் அதுகெல்லாம், இவெல்லாம் மறு பழைப்பு பழைச்சு வந்தது. இந்த இதுகள்லாம் மர ஒரு வாரம் சென்று நீ அம்மா கூட்டிக்கிட்டு போடா வீட்டுக்கு அப்படிங்கிறோம். நேனே கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான், அவங்க அப்பா மட்டும் கொடியாக இருந்தா. நன்றி நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசுதான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள்ள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலன் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமுதாய

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசிஎஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசிஎஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பார்வதி சின்ன பழம், 10 வயசுல ஒரு சின்ன சாக்க தந்து பாசி எடுத்து கொண்டு வந்து போட்டு காய போட்டு அதை கொண்டு விற்று எங்க அம்மாட்ட கொடுப்போம். எங்க அம்மா எங்க அண்ணன் தம்பி எல்லாம் 4 பேர், 4 பேர்லையும் தனியா போயிட்டா எங்க அண்ணன் ஒரு ஆளு. நாங்க எங்க சம்பாத்தியத்துல இருந்து எங்களை கட்டிலாம் விட்டாங்க இந்த கடல்லவே நாங்கள் சம்பாதிப்போம். நீச்சல் கூட யாருமே சொல்லித்தரல, நாங்களாக தான் கற்றுக்குறோம். அந்த போய் விளையாடுவோம், விளையாடையில் நாங்களாம் நீஞ்சி பார்ப்போம், சோவி பிறக்குவோம், அதில் கொண்டு விற்போம். அப்புறம் கட்டி கொடுத்த பிறகு என் புருஷன் கூட்டிகிட்டு போனோம் கடலுக்கு. நாங்கள் 2 பேரும் போய் மீன் பாசி எல்லாமே எடுப்போம். எடுத்துக்கிட்டு குழந்தைகளை தொட்டியில் போட்டுட்டு பாசி எழுவோம். பத்தையில் கிடக்குங்க தொட்டி கட்டி, நாங்கள் 2 பேரும் பாசி எழுவோம். ஒரு பையன் கூட கீழே விழுந்துச்சு, கரையானுக்கு போய் கரையை பிடிச்சி சோறாக்கி தின்னுட்டு மறுகாலையில் அது மாதிரி கம்மி வேலை பாசி இதுக இதுகளுக்கு போவோம். இப்படி அதுகளை சின்ன வயசுலேயே இருந்து அந்த கடல்லையே ஓட்டு அதுகளை படிக்க போட்டால் அதுக பள்ளிக்கூடம் போவாதுங்க. எங்களுடைய சேர்ந்து அதுகளும் தொழிலுக்கு வந்துருச்சு. ஒரு 5-6 படிச்சு எங்களை படிக்கப்படலையிலே எங்கள் அம்மா அப்பா. நான் அவரோட கடல் மேலே எல்லா தொழிலுமே எந்த தொழிலுமே கற்றுக்குருவோம். பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் இருந்தாலும் சங்குக்கெல்லாம் பாலத்தில் போய் சங்கு குளிப்போம். சங்கு ஆட்டை அப்போ இப்போ இல்லை, அப்போ அந்த சங்குல பறையிட்டு வந்து கொடுத்துட்டு விற்று வாங்கிட்டு மரம் 2 பேருமே போயிடுவோம். பத்தையிலேயே நீஞ்சி கூட போயிடுவோம் தீவுக்கு. எந்த நீவாடு நிற்குதோ அதுக்கு தக்கன இறங்கி நீஞ்சி போயிடுவோம். போய் கவடாக்க இதுக்கு பறையிட்டு வருவோம். மரம் என்ன இப்போ இதைக்கு பிள்ளையெல்லாம் உலசாலும் நாங்கள் இன்னும் வயசு போய் அந்த கடலுக்கு தான் பொண்டாட்டி முடிச்சுன்னு போகிறோம். இப்படி உயக்க உள்ள வேலைக்கு போவோம். இதுதான் தெரியும். எங்கள் அக்காலாம் தண்ணியை குடிச்சு ரொம்ப கிடந்தாங்க. இப்படி பாசிக்கு போவையில் ஒரு புள்ள நீச்சு தெரியாத பிள்ளைய போய் தூக்க போகிறோம்னு 2 புள்ளைய சேர்ந்து அமைக்கிருச்சு எங்கள் அக்காவை. அமைக்கி செத்த பணமாக ஆகிட்டா தண்ணியை குடிச்சு அதெல்லாம் பக்கத்தில் கிடந்து வல்லங்க கிடந்து வத்தக்கரவு கிடந்து தூக்கிட்டு வந்து 2 நாளைக்கு பிறகு ஆஸ்பத்திரி ஒண்டி போட்டு மூச்சு வந்துச்சு எங்கள் அக்காளுக்கு. அதில் ரொம்ப சிரமப்பட்டோம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசிஎஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: பாட்டி உங்க வயசு 60, 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
4: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒளிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன்.

0: விழுப்புரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாமா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:11. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும்

திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம்

0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: சுண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நன்றியல். என் பேர் பிள்ளா பாலமுருகன். நாங்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக கடலுக்கு தீவுக்காக சென்றோம். அப்போ செல்லையில் நாங்கள் போன டைம் நல்லா காற்று இதுகள்லாம் இல்லை. இந்த கனத்த நாள் பௌர்ணமி இந்த அம்மாசை இதுகளில் வந்து இருந்தாப்புல கடல் ஓட்டெடுக்கும், கடல் ஓட்டெடுக்கும், காற்று கிளம்பும். இந்த மாதிரி டைம்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடக்க 2 தடக்க எப்படியும் ஏதாச்சும் எடுத்தணும். அதனால் அதோட சரி மறுநாளும் சரி இப்படியே கிடந்தோம்டா, நம்ம ஒன்றும் டீசலுக்கு கூட பிடிச்சி போக முடியாது, சாப்பாடு கூட நட்டத்தில் போவோம். சரி காற்றை பார்க்காம கொண்டு இழக்கும், நாங்களும் கடல் ஓட்டினான்ட்டு காற்று இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வலையை கொண்டு இழக்கிட்டோம். ஒரு 6:30 இழக்கி முடிச்சாச்சு. 7:30 நாங்கள் வலை கிளப்போனோம். கிளப்போனோம்னு பார்த்தா 6:30 வலை இழக்க முடியும் எடுத்து கிளம்பிடுச்சு காற்று. காற்று போயெல்லாம் கிளம்புனா நாங்கள் அது புது வலை வேறு வலையை பிடிச்சி தான் ஆகணும். எப்படியும் அதுக்கு தீவு பக்கத்தில் இருக்கிறனாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் இருந்துச்சு. நாங்கள் தாண்டாலும் எப்படியும் நீஞ்சி தீவை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுகள் இருந்துச்சு. அதனால சரி வலையை கிளப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு வலையை கிளப்பிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். கிளப்பிக்கிட்டு போயிட்டு இருக்கையில் அங்கனாங்கன்னா இடையில கடல் விரிஞ்சு விரிஞ்சு வருது. அப்போ எல்லா கடலையும் சமாளித்து போகிறோம். இருந்தாப்புல ஒரு கடல் தான் வந்துச்சு. வந்தோடனே மூடிடுச்சு கடல். ஆட்கள்லாம் உழுவுற மாதிரி போய் போட்டு பிறல்ற மாதிரி ஆகி அதோட அப்படி இப்படின்ட்டு அதனால் ஒன்றும் செய்யாது ஒரு சொல்லி அதோட வலையெல்லாம் பிடிச்சா கல்லும் கரட்டியும் போட்டு ஏற முடியல. ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சு. பாசி கல் போட்டு அமைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் கரை இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் தைரியம். இதே ஆழ்கடல் இதுலலாம் இருந்து இந்த மாதிரி ஒரு இதுகள் விபத்து வந்துச்சுன்னா அதில் தப்புறதுக்கு சான்ஸ் இல்லை. தீ இருக்கிற நாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால அதோட வலையை பிடிச்சா பாசிங்கல்லேருந்து அடிச்சிருந்துச்சு. ஒரு வட்டி மீன் இருந்துச்சு. எங்களுக்கு எதாவது அந்த ஐஸ் காசுக்கு சாப்பாடு செலவுக்கு அது போகும். அதோட அளவை ஏற்றிக்கிட்டு அதோட உயிர் வளர்ச்சம் போனோம்னு சொல்லி அதோட கரை வந்து சேர்ந்தோம். நாங்கள் கடலில் ஒரு 3 மணி நேரம் அந்த இதுக்கில் இருந்தோம். அதில் வலை பிடிக்கிறதுக்கு மட்டும் அந்த டைம் ஆயிடுச்சு. கல் அடித்தனாட்டி எங்களாட்டி வலையை கிளப்ப முடியல. கிளப்ப முடியாமல் புல் ஆகினாங்கன்னு ஏத்திரம் போட்டு தானே பெரிய வெள்ளங்கள் இல்லை. ஏற்றி கீத்தி அதோட வந்து அந்த தீவில் கொஞ்சம் அணைச்சிட்டு ஓட முடியாது கரையை. அதோட காலையில் தான் பாதி வலையை கழித்து வளத்தை கொஞ்சம் போட்டை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டு சரி ஓடிடுவோம்ப்பா, இதுக்கு மேலே கிடையக்கூடாது, காற்று கடை சரியில்லை. அதோட கரைக்கு சென்றோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டீசலும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்பாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி விளங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கு.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: நம்பி வணக்கம்ப்பா. என் பேர் செல்வகுமார். ஆனால் எல்லோரும் பசங்க பிறகு எனக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. எனக்கு தொழில் அனுபவம் வந்து கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். எங்கள் அப்பாட்ட நான் கூட தொழில் பழவலை. இன்றைக்கி வந்து நாலு பேருக்கு நம்ம தொழில் பார்த்து கொடுக்குறோம்னா காரணமாக எங்கள் அண்ணங்காரன் தான். வலை இழக்கிறதுலேருந்து கம்புதாங்கிறதுலேருந்து தொழிலை கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பாட்ட பழவனங்களும் அவன்கிட்ட தான் பழகிருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக வலை இழக்கு மீன் வளைஞ்சிக்கிட்டு வரும்போது அவளி மீனுக்கு வளைஞ்சிட்டு இருக்கும்போது தீவுக்குள்ளே போவோம். நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம். அந்த நேரத்தில் வலை ஏதாச்சும் பொடுவிச்சுட்டா அந்த கம்பை எடுத்து நான் நினச்சி பார்க்க போட்டுருவான் மண்டையிலேயே. அப்போ அழுகிட்டு தான் நான் இழக்குவேன். அவன்கிட்ட தான் அதிகமாக தொழிலுக்காரன். எனக்கு வந்து ஒரு தவிக்காத சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னா, இப்போ வந்து இங்கிட்டு வடக்கு கிடக்கிற வத்தையை வந்து தெற்க கொண்டு போவோம். எங்கள் வத்தைக்கு வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வத்தைக்கு வந்து விரிவு இருக்காது. லேசாக பத்தாருக்கு வந்தாலும் வத்தை தாழ்றப்பில் அந்த அளவுக்கு கிடைக்கும். அப்போ வந்து அங்கிட்டு தீவுக்கு இந்த தீவு தெரியல, இந்த தீவுக்கு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு போகிறது. அப்போ ஒரு சின்ன சுற்றிக்கிட்டு வரும்போது ஒரு பாய் வச்சு ஓடி வரேன்.

0: காய் வச்சு ஓடி வரும்போது அவங்க ஒழுங்கா இருந்துக்கடா வத்த சும்மா அமட்டு அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப நான் என்ன செய்யறேன், அமட்டாருன்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன், அந்த வத்த மேல பலவாயிலிருந்து நடந்து வரேன், நடந்து வத்த பாய் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நடந்து வரேன். அப்ப வந்து தவறி தண்ணியில விழுந்துட்டேன். விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து இன்னமும்தான் அது எனக்கு ஒரு சூழ்நிலை மறக்க முடியாத விஷயம். மறுவா பெரிய பெரிய கடல்லாம் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் தவிக்கான கஷ்டமான புயலுக்குலாம் நான் கிடக்கல. ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பெரிய மனுஷன் நினைச்சா கூட எனக்கு என்ன அதுதான் ஓடும். தண்ணி விழுந்ததும் நினைஞ்சிட்டாப்புல எங்கள் அண்ணன் எதுவுமே யோசிக்கலை, வத்த பாயில் ஓடிக்கிட்டே இருக்கு. யோசிக்காம என்னென்று என்னை நீஞ்சி வந்து கரையை அந்த தீவில் இறக்கி விட்டுட்டு அந்த ஆள் போய் வந்து அந்த வத்தையை நீஞ்சிக்கிட்டே போய் பரவாயில்ல தூரத்தில் வந்து அந்த வத்தையை மறு மீட்டிக்கிட்டு வந்தாப்புல காப்பாற்றி விட்டுட்டு அந்த ஆள் வந்து மறு வத்தையை மீட்டிட்டு நீஞ்சியை கொண்டு வந்தாப்புல. அதான் என்னோட வந்து அன்னைக்கு ஒரு சூழ்நிலை, அன்னைக்கு தவக்கமே தான். அன்னைக்கு எனக்கு அனுபவம் தெரியாது அவ்வளோ நீயிறதுக்கு. கரெக்டாக எனக்கு 16 வயசு 17 வயசு இருக்கு நடந்தது. என்ன ஒன்று காப்பாற்றிருக்கேன், அவன் வந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொடுத்தா இல்லை வீட்டில் அவனும் அடி வாங்குவான், அதனால தான் அவனுக்கு ஒரு பயம். அவன் நம்பி தானே வீட்டில் எங்களை என்ன அனுப்பியிருப்பாப்புல, அப்போ எங்களா வேணும்னு சொல்லும்போது அவன் தான் பதில் சொல்லியிருந்தான், அவனுக்கு ஒரு ஆவாச ஒரு பயந்தேன். நன்றி அப்பா.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட அம்புளுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுரேஷே அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ஜீவன்சன் பாமன் லைட்ஹவுஸ் தெரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாமன் தெற்கு வயதுக்கு கடலுக்கு போனேன். தூண்டிக்கு போனோமா, இறை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இறை பிடிக்க போனோம். அப்போல்லாம் காற்று இல்லை, காற்று கம்மியாக தான் இருந்துச்சு. அதோட போய் இறை பிடிக்க ட்ரை பண்ணோம். அதில் ஒரு 150 இறை மட்டும் பிடிச்சிச்சு. பிடிச்சா அதில் தூண்டி இலக்கம்னு சொல்லிட்டு இறக்கிட்டோம். இலக்கி முடி அவ்வளோதான், காற்று புயலாட்டம் கிளம்பிடுச்சு. என்ன பண்ண தெரியாமல் கரைக்கு ஓடுறோம். நல்ல அலை, போட்டுக்கு மிச்சமான அலை வருது. அதோட அலை வரவும் ஸ்பீடு வச்சு போகிறோம். ஸ்பீடு வச்சா போட்டு ஓடைய மாட்டேங்குது, ஒரு ஸ்பீடுக்கே ஒன்று தான் அடிக்கி. அப்படி இருக்கும்போது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம் பார்த்தா இங்கிட்டு சறுக்கிறக்கே எல்லாம் உடஞ்சி போச்சு. லைட்டு கம்ப எடுத்து கட்டி ஓடி வந்துட்டுருக்கோம். அதோட ஒரு இடத்துல ஆங்கர் போடான்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணியாச்சு. ஆங்கர் போட போனால் ஆங்கர் கட்டி எல்லாத்தையும் கட்டி இலக்க பார்த்து இழக்கும் போது நான் கயத்துக்கு அந்த சைடு நிற்கவும் தண்ணிக்குள்ளே ஆங்கிறதெல்லாம் நானும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே போயிட்டேன். அதோட கைகாலும் ஓடலை, ஒன்றும் பண்ண முடியல. அதோட மேலேருந்து கத்தின கயத்தை மட்டும் விட்டுறாத, நாங்களே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நான். அதோட என்ன பண்ண, கையை கயிறே பிடிச்சி எவ்வளோ அடி விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கயத்தையே பிடிச்சி இருந்து ரொம்ப நேரமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. போட்டுக்கு மிச்சமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. அதோட என்னால் எதுவும் பண்ண முடியல. கைகாலெல்லாம் நல்லா அடி, அதோட ஒரு 4 ஆட்டம் தூக்கி விழுந்திருப்பேன். ஒரு 5 நேரம் போட்டுக்கு உயரமாக தூக்கி அடிக்கும்போது கரெக்டாக கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டாங்க. உள்ளே இழுக்க கைகாலெலாம் புல்லரிச்சு போய் பதறட்டம் கொடுத்துட்டு அதோட நான் வேறு உள்ளக்க எத்தனை உள்ளக்க ஒரு பிணியே மேலே ஒரு சுற்று அதுக்கு ஒரு கோட்டு போட்டிருந்தேன். போட்டு அமுக்கிட்டா அதே ஒன்றும் பண்ண முடியாமல் அதோட பயத்திலே உட்காந்துருக்கேன். அதோட சொல்லிட்டேன், என் உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிருக்கு கரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூங்கிட்டேன். நான் படுத்துட்டேன், கண்ண முடியே இருந்தேன், அலையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு மிச்சமானால. அதோட எப்படியோ கரையான் சேரவும் வீட்டுக்கு வந்து அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கோபி, நீ ஒரு ஆம்பளையா?
4: ஏன் சந்தேகமா?
3: பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு இருந்தா
4: கடிவாளம்
3: போட்டு உன்னை பூட்டி சவாரி வருவேன். ஜாக்கிரதா.

அந்த பூரம் சின்ன பூவா நினைப்பேன், நினைச்சு கையா எடுப்பேன், எடுத்து நெஞ்சோ அழைப்பேன், அழைச்சு எல்லாம் முடிப்பேன், அழைச்சு எல்லாம் முடிப்பேன். நேத்து போட்டாலே

காதல் வந்தாரு ஊடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாது.

0: ಮುಟ್ಟು ಕೂತಾಳೆ ರೋಜಾ ಮುಟ್ಟಿ ಪರಿಕೆ ಕೂಡಾರು ಲೇಸ ತುಟ್ಟಿ.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ்

0: நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு. அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம். ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சோம் தலைகுனிவாக ஆனாங்க
1: தலைகுனிவாக ஆனாங்க
0: அறிவில் தெளிவிருக்கு நம்மூர்

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம் எஃப்எம் நேயர்களுக்கு, நான் இருதயராஜ் பேசுகிறேன். நான் வந்து 72 கடலுக்கு போயிட்டேன். சின்ன வயசில் என்னை விராண்டி படத்துக்கு கூட்டிகிட்டு போய் கடலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் தொழில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் கழித்து என் வீர பாம்பன் வருவோம். பாம்பன் வந்து 1-3 மாதம் கிடந்துட்டு திருப்பி கரைக்காத்து வந்தோன்னே கோடியக்கரை சேதாப்பட்டினம் இப்படி தொழில் பண்ண போயிடுவோம். அங்கேருந்து அனுபவப்பட்டு அப்படியே கொஞ்சம் அதில் 1-3 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாம்பன் வருவோம். அப்புறம் இதில் 1-3 மாதம் ஈஸ்ட் தேயத்தில் ஊரில் இருப்போம். இதெல்லாம் தொழில் கொஞ்சம் சுருங்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போகும். அதில் கொஞ்சம் தப்பிச்சு பழச்சி கொஞ்சம் வீராண்டிப்பட்டினம் போனால் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் பார்த்து அதில் கொஞ்சம் நிறைய மக்கள் கொஞ்சம் பசியாயிருவாங்க. அதிலிருந்து மீண்டு வந்தவங்க தான் அதிக பேர் உள்ளவங்க. அது சீசனுக்கு டைம் ஒன்று மாதக்கணக்கு ஒதுங்கும். 3 மாத கச்சான் டயத்தில் நாங்கள் தொழில் பண்ண போகும்போது வீராண்டிப்பட்டினம் கொஞ்சம் கச்சான் டயத்தில் கொஞ்சம் 6, 7, 8, 9 மாதம் வரைக்கும் கொஞ்சம் தொழில் பண்ணுவோம். அப்புறம் 9 மாதம் முடிஞ்சிட்டுனா ஊரை பார்க்க வந்துடுவோம். அதுக்கப்புறம் 2-3 மாதம் பாமலில் தொழில் பண்ணுவோம். அதுவும் சரியாக இல்லைன்னா சேதாப்பட்டினம், அதையும் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கோடியக்காரை போயிடுவோம். அதிலேருந்து மீண்டும் தொழில் பண்ணி அப்படியே தான் எங்களுடைய பொழப்பு வாழ்வாதாரங்கள் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி ஓடிச்சு. அப்புறம் வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது, அதோட தொழில்கள் எல்லாருமே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. வீராண்டிப்பட்டத்தில் வந்து வீடு எங்களுக்கு பொசிக்கு பிள்ளைங்கிற ஒரு வியாபாரி வீடு கட்டி கொடுத்துருவாங்க, எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அதில் நாங்கள் இருப்போம், 3-4 மாதத்துக்கு அங்கே இருப்போம். கோடியக்கரை சேதாப்பட்டினம் போனால் அது வந்து வள்ளத்திலே தான் தொழில் பண்ணுவோம் அதிகமாக. அப்புறம் சேதாப்பட்டத்தில் ஒரு வியாபாரி மூலியமாக பிடிச்சி அங்கே வீடு கட்டி அங்கே கொஞ்சம் 1 நாள் தொழில் பார்த்தோம். அப்படியுமே இருக்குமா, அதுவும் சரியில்லாமல் பிரச்சனைகள் அதிகமாகவும் அதையும் நிப்பாட்டிட்டு மாற்று தொழிலில் இறங்கிட்டோம். லாஞ்சிகள் எடுத்து அப்போ அப்படியே படிப்படியாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் வாழ்வாதாரம் போய்கொண்டு இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் OSIFM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கடற்கரை ராகம் இதுதான் காதலடா அடுத்தவர் ரா.

0: தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து. திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் முனியசூரி, எனக்கு வயசு 55. பாம்பன் சின்ன பழம். நான் என் கணவரும் தீவுக்கு போனோம். போய்கிட்டு இருக்கையில வலை கொண்டு போய் விட்டான். பிடிக்கையில் நான் வத்தை இழுத்து, என் புருஷன் என் வீட்டுக்காரர் வலை வத்தையை இழுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் வலை பிடிச்சேன். கடைசியில் பார்த்தா திருக்கை முள் குத்திருச்சு காலில். திருக்கைன்னு சொன்னாங்க, அப்பளையே மசங்கி தண்ணீரை விழுந்துட்டாங்க. நான் இறங்கி தூக்க போனால் தூக்க முடியலை. வாழை காத்தினால வத்தை வேற வளைஞ்சு போகுது. இவ்வளும் தண்ணிக்கில மசங்கி விழுந்துட்டாங்க. என்னால் தூக்க முடியல, இருப்ப முடியும் தண்ணி. கஷ்டப்பட்டு போய் வத்தையை போட்டுட்டு வத்தையை போய் இழுத்துக்கிட்டு வந்து தூக்கி வத்தையில் ஏற்றவும் முடியலை என்னால். கடையில் தூக்கி ஏற்றி நங்கரத்தை போட்டுட்டு வலை வேற பிடிக்கணும். வத்தைய இன்ஜின் வத்தையில் திலாவி திலாவிற வத்தை அங்கே போட்டு வந்துட்ட கொண்டு வர முடியாதுல்ல. அதனால அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு, ரொம்ப முடியலை, அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு நான் ஏற்றிக்கிட்டு வந்து காப்பாத்தினேன். கடைசியில் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியாக தேவலை ஆகலை, ரொம்ப வேதனை பண்ணிடுச்சு, காலு நடக்க முடியலை. மறுபடியும் கூட்டிகிட்டு போனேன் பிழைக்க, அதுதானே வழி பிள்ளையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரம் கூட்டிகிட்டு போனேன். மரம் கூட்டிகிட்டு போய் அந்த வத்தை காலில் ஏறிடுச்சு, மரம் முடியாமல் போயிடுச்சு. கொண்டு வந்து போட்டுக்கிட்டு ஆற்றினேன். ஆற்றிட்டு ஒரு பெட்டி கடை வச்சுருந்தேன், டீ கடை வச்சுருந்தேன். காலையில் 4 மணிக்கு நீ கடையை பார்த்துக்க, நான் கடலுக்கு போகிறோம்னு போனாங்க. கடலுக்கு போவையில் கரண்டு கம்பி அந்து கிடந்துச்சு. கரண்டு கம்பி அந்து கிடக்கையில் எனக்கு, நான் போயிட்டு வரேன் வளவு பிடிச்சிட்டு வர போனவு, கரண்டு கம்பி அந்து கிடஞ்சி கவனிக்கலை. கரண்டு கம்பி மேலே களை வச்சுட்டாங்க, கரண்டு கம்பி அடிச்சிருச்சு. ஒரு பையன் இருக்கு, ஒரு 5 மணி இருக்கு, சித்தி சித்தின்னு வந்து கூப்பிட்றான். என்னடா நீங்கள் தூங்கு, சித்தப்பா இங்கே செத்து போய் கிடக்குறோம்னு சொன்னார். போய் பார்த்ததுமேக்கா இறந்துதான் போய் கிடந்தாங்க. 4 மணிக்கு போனவு 5 மணிக்கு தான் போய் பார்த்தேன். அவங்க இறந்து அவங்க இருக்கையிலையும் போவேன், அவங்க இறந்ததுக்கு பிறகு நான் தான் போனேன் கடலுக்கு. போய் நான் தான் கொண்டுக்கிட்டு வந்து பிள்ளையில மூணையும் காப்பாற்றினேன். ஒரு ஆம்பளை பையன், 2 பொம்பளை பிள்ளை. வத்தைத்தைனா வளைங்கினா கிடக்குந்த வளபுரம் ஏன் வளதேன். பிள்ளையில கட்டி கொடுத்தேன், நல்லது வல்லது பார்த்தேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஜின் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுகிட்ட சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் லட்சுமி. நான் வயசு 54 ஆச்சு. இங்கே இருந்து வீட்டில் இருக்கோம், முதல் நாள் வீட்டில் இருக்கோம், ரெண்டாவது நாள் உன் மயன நிச்சயமா கடலுக்கு போனா பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் வந்து இருக்கான், நாங்கள் சம்மாட்டி வீட்டில் போய் பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கோடியாக்கரையில் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து மாமன் தங்கச்சி மரத்துலேருந்து கிளம்பி போகிறோம். கிளம்பி போய் அங்கே போனால் பஸ்க்கு போய் இறங்குறோம். இறங்கின உடனே அவன் உட்காந்துருக்கான், ஒரு குச்சி வீட்டில் இருக்கிறான். அதோட வாட நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்கிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுருக்கான். சரி அடே உங்கள் அம்மா வந்துட்டாங்கடா, போடா போய் சாப்பிடு, சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுறா அப்படின்னு. ஓ போய் அங்கே ஒரு கடை இருக்குது, போய் இட்லி தோசை வாங்கிட்டு வந்திருக்கான். நீ சாப்பிடுமா, நாங்கள் போய் இந்த எங்கிட்ட போயிட்டு வாரஞ்சிட்டு போவ சொல்லிட்டு தான் நிற்கிறான் என்னட்ட. அல்ல கொந்தளிச்சு அம்மா வந்துருச்சு. அப்போது இந்த பொம்பளை சொல்லுது, அடே நம்ம மட்டும் வல்லாங்களாம் கிடைச்சிடா போட உரையட்டமாக போட அப்படின்னு சொல்லி சமாட்டி பண்ணாடி சொல்லுது. சரிஞ்சிட்டு அம்மா நீ சாப்பிடு நான் போய் பார்த்துருவேன் சொல்லிட்டு போயிருக்கேன். அங்கே ஓட ஓட அல்ல தண்ணி எங்கிட்ட தான் வருது வந்துருச்சு. அப்போ இந்த பொம்பளை சொல்லுது, என்னன்னு சொல்லி அக்கா அக்கா சசிதாக்கா உங்கள்கிட்ட வல்லம்லாம் வலிஞ்சு ஓடுது, அங்கே கடக்கார வழியை ஓடுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுங்கடவன் இந்த பொம்பளை பற்றி விட்டது. இவங்க ரெண்டு பேரும் அப்பன மயன் ஏற்று போகிறதுக்குள்ளேயும் தண்ணி நிறைய வந்துருச்சு, நிறையா கோயிலே மூன்றாப்பில் வந்துருச்சு. வந்து அதோட பிள்ளைகளாம் பட்டிங்க அவங்களும் கரையை நடந்து வராங்க. என்னையை ஓடி வந்தவன் இங்கிட்டு நான் இங்கிட்டு தெரியாமல் நின்றேன். எனக்கு அந்த இடம் அப்போ போனதும் அறிவுமா தெரியாது, எந்த இடமும் தெரியாது நம்மளுக்கு. நான் மட்டும் சும்மா மழை தண்ணி மாதிரி வர்றாங்கன்னு நான் இருந்தேன். பார்த்து அப்படி இல்லை, கடல் முன்னு வருது, என்ன கணக்கில் நின்றுட்டு இருக்கா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேரம் வந்ததுக்கு பயலுக்கு காலில் முறிஞ்சு அதை கூட பெருசு பண்ணல, என்னையை தான் பிடிச்சி இழுத்துட்டு ஓடிருந்தான். ஓடி போய் ஒரு கோயிலுக்கிட்ட அங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கோயில் மாதிரி இருக்கு, அங்கனக்கில் போய் நின்றுட்டான். சம்பவத்தை அடி எப்படியே ஒரு கொடூரம், அப்படியே மலார் மலார் ரோட்டில் தூக்கி தூக்கி அப்படியே போட்டுருச்சுங்க. அந்த பிள்ளைகள என் பச்சை பிள்ளை ஒரு பையெல்லாம் 9 வயசு பையன், 10 வயசு பையன் இருக்கும். இப்போதான் ஒரு வாரம் தான் போய் ஆச்சான், கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணு அவங்களாம் வந்திருக்காங்க, அவங்கள ஆஞ்சி எடுத்து போட்டுருக்காங்க, அவங்களாம் வந்திருக்காங்க. அந்த பிள்ளைலாம் அப்படி மெதாந்து இப்படி வருது, கழுத்து நிறையா நகைநட்டுலாம் போட்டிருக்கு. இந்த பாமல்ல உள்ள ஒரு பையெல்லாம் இறந்துட்டான், போஸ்ட் சாஞ்சு கடலுக்குள்ளே அந்த பையெல்லாம் இறந்துட்டான். பிழைக்க போன பயில்கள் தான் அதுகள்லாம், இவெல்லாம் மறு பழைப்பு பழைச்சி வந்தது. இந்த இதுகள்லாம் மறு ஒரு வாரம் சென்று நீ அம்மா கூட்டிகிட்டு போடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். நேனே கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா மட்டும் கொடியாக இருந்தா. நன்றி நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படினா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.